0: நம்பர் மீட்டர் ரூட்டும் கார்டன் கார்டன் ஹோகியா வெல் 101.9 FM 99.9 FM LG 440 90 AM 99.9 FM LG 34 தெலுங்கு நாயரா சேம் ஆகும் ஆப்கி அப்னி மோனிகா ஆர் ஆப் சுன் ரஹே ஹேன் ட்ரையங்கல் ரூட்ஸ் அண்ட் ஆல்
1: வில் அமர் ட்ரையங்கல் மே டாப் ஆஃப் தி கிரேட் கான்சர்ட் ஃபீச்சரிங் பாப் சின்க்ளையர் செலிப்ரேட் ஹோனே வாலா ஹே என்ஜாய் அ கிரேட் ஈவினிங் வித் தி பாப் சின்க்ளையர் அண்ட் தி பிக் டீல்ஸ் தி குரூப் பிளேஸ் அகாஸ்டிக் ஜான்ஸ் அண்ட் கவுண்ட்ரி music characterized by the great musical stories inspired harmonies instrumental and arrangement top of the great set at the stage Ella Grace and many more up to September enjoy a relaxing evening filled with the fantastic live music great company and community spirit please remember to bring lawn chair or a cushion for a few amphitheater sitting you will may bring wine or beer to a concert but please limit your consumption to the sitting area No alcohol is allowed on the playground or in the parking lot. Filhal kahin jaiyega nahi, sunte rahiye Monica ke saath Radio 90.9.